சோறும் திருநாவணியா வேவருவா நமக்கு வந்த நித்து நித்து ஹோய் புவா.